தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருகிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருகிடு தத்தஜ்ஜதி ததல தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ

0: இத்துடன் இன்றைய ஸ்னேக பாரதி தமிழ் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இந்நிகழ்ச்சி ஆல் இண்டியா ரேடியோ பெங்களூர் வானொலி நிலையத்திலிருந்து ஒலிபரப்பப்பட்டது. தயாரிப்பாளர்
1: ரோசலிண்ட் மேத்யூ.
0: மீண்டும் சந்திப்பது அடுத்த ஸ்னேக பாரதி தமிழ் நிகழ்ச்சியில். வணக்கம் நேயர்களே.